0: பாடும் கள்ளன் கும்பிய துளி கொக்கட்டும் ஞான்.
1: மல்லிகாவில் கோவில் உவைக்கார் மலகொருக்கும் ஞான்.